ஞானம் சாச்ச காண்டம் சிறி ஹரம் மந்தர சாஹிப் ஜீவிக்க தன்ன தன்ன சத்குரு

ஜான ஜானம ஜானமதி கட்டிய சஜன சச்சா பாத்து சாஹு சிர சாஹு ஜிஸ் பாஸ் பஹ்டியா சோஹியா சபனாதா வேசாஹு சஜன சச்சா பாத்து சாஹு சிர சாஹு ஜிஸ் பாஸ் பஹ்டியா சோஹியா சபனாதா வேசாஹு சத்த